0: ஏற போய் கரெக்டா இல்லா நான்
1: போயிடலாம்
0: இது போய் நான் இல்லா நீ மாசம் மாலா போய் நீர் வந்தா